சொல்லு தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தன்னக்க தின தீம் தன்னக்க தின தி தீம் தன்னக்க தின.